0: சாய்க்கிறோம் பாத்தல.
1: Ve, ¿y vos qué estás haciendo?
2: Pues escuchando Olímpica.